சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா, சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா, சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா, தோந்திரனா தோந்திரனா, சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோந்திரனா, தானி தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் தர்ணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தோம் தர்ணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தோம் தர்ணா, தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக தராம் கிட்டா கிட்டா தக தக தலிகடு தக தும கிட்டா கடா கிட்டா தா தெர்னா தெர்னா தெர்னா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தும் தெர்னா, தானி தானி தும் தானி தலல் தும் தெர்னா, வா வா, தத்ர தானி தானி தும் தானி தலல் தும் தெர்னா, சங்கீத் புஜன் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே, காகிரதங் காஜே மகா காஜே காஜே, தாகிரதங் தீரங் தொக்கங் கடாக்கங், தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங், திருநா திருநா திருநா, தத்ரதானி தானி தும் தானி தலக்கம் திருநா, ஜாகிரதி திரம் திரிதாங் தாகிரதி தேம் திருநா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திருநா, தத்ருதானி.